வந்து சபதலங்கா அவனஹாரு ஜன நானக தினக்கோ கிருப்பா பை தின சேவையா சிறுஜனஹார் பௌடி சச்ச சச்சே கே ஜன பகத ஹை சச்ச சச்சா ஜின்னி அராத்தியா ஜின குருமுக கோஜ டண்டோலியா தின அந்தரோ ஹீ சச்ச லாத்தியா சச்ச சாஹிப் சச்ச ஜின்னி சேவையா கால கண்டக மார் தின்னி சாத்தியா சச்ச சச்சா சப தூ வட்டா ஹை சச்ச சேவன் சே சச்சர லாத்தியா சச்ச சச்சே நூ சாபாஸ் ஹை சச்ச சச்சா சேவ பலாத்தியா ஸ்லோக மஹல்லா சௌத்தா மனமுக பிராணி முக்த ஹை நாமஹீன பரமாய் பின் குர் மனுவா நா டிக்கை பிற பிற ஜூனி பாய் ஹர பிரப ஆப் தயால் ஹோஹே தான் சத்குரு மிலியா.